0: Kilege rang lo le mo su si. Che za rang de yo le sam chu.
1: Shan lo yu, ma ju wo khou sim jie xue da.
0: Ka ding ni su di rang sim du qing yu xing yu. Yi ne le bo cang mo rang le yo ma shi.
1: Shan ge di zhe xie ne zhe zhe. Yi ne ye nong zhe xue ma ye bu xue jie.
0: 从下请不起我这切脏啊是不是要给我回来我的别面说着起这些生病你让谢一句今晚刚才请不可再拆皮你你让个错了难求
1: Yeah, true.